0: சன்மானம் ஆடுவோம் நாங்க. நாங்க அதே இருபத்தஞ்சனே காலத்துல புள்ளினமே மாடகப்பக்க
1: ஒரு கௌரவ காட்டும்.
0: இல்லத்தின எழுதினந்த எல்லா எழுத்துக்காரக்கும் நாங்க தானத்த தானியக்கும் ஆடழித்த மண்டலி கெல்சம் அண்ணந்தையும் எல்லாருக்கும் கூட நாங்க இங்கு கொடவர பத்தத்தில் விசேஷப்பட்டந்த ஒரு சன்மானம் தெரிஞ்சி ஆணாளுக்கு நிப்புக்கு பட்டு வைப்போம், பொண்ணாளுக்கு மண்டைக்கு வஸ்திரம் கட்டி கொடுப்போம். இது நெஞ்சு பல்லி மரியாதை இல்லை கொடவ சம்ஸ்காரத்தில். அது பண்டு மந்தில் மாடுவோம் சேர்த்து. மந்தில் தேசத்தக்கு இல்லைங்க ஒரு நாடு தக்கு இல்லைங்க ஒரு சீமை தக்கு இல்லைங்க ஒரு தேவத்தக்கு உருவ தக்கு தார்க்கிங் ஒப்பங்கு பட்டு பிச்சுத்து சன்மானம் அடிச்சு அது பாரி பல்லிய சன்மானம். அதுன்னு குடத்தக்கிறத கூட்டா
1: மொழிட்டு
0: அக்கு மொழிட்டு அதான் ஆத்திரத்துல சன்மானம் ஆடலும் காட்டியது கூட குடத்தக்கிறது காட கூட்டே இல்லைங்க மிஞ்சாங்க ஷாலு மண்டி துணி விடுவோம் இந்த இதெல்லாம் மாடுவோம் சேர்த்து. மூல பட்டு அனுக்கு ரேஷ்ம வஸ்திரத்தை நீப்புக்கு வச்சுட்டு அவங்க ஒரு கொதி மதத்தினை கொடுத்துட்டு பூஜை பயனை கொடுத்துட்டு அவங்க தக்கார மாடுவன் பத்தினா வச்சுட்டு நாங்க அது பொள்ளின மாதிரி சந்தர்ப்பத்தில் மாடித்து இக்க 200 புஸ்தகம் அடகப்பக்க அந்த புட்டு போன எங்க தாருண்டு எங்களுக்கு எல்லாருக்கும் கூட புனாதி சன்மானம் ஆடும் தொற்கார் பாருங்க பிச்சா
1: நீங்க தாருணம் ஒரு சின்ன எங்களுக்கு பொருள் கொடுத்துட்டு இந்த நீங்க ஒரு புஸ்தகம் எழுதி நாங்க அதனை பிரகடப்படுத்துவா அந்த எண்ணிடா எண்ணித்தா எங்கள ஒரு புஸ்தகம் வைப்பா அல்லிஞ்ச எங்க பொருள் வந்தா எங்களுக்கே மனசுக்கு ஆயிட்டு அல்லிஞ்ச இன்னொரு நாள புஸ்தகம் தயாராயிட்டு எடுத்தோழி இதுல ஒரு புஸ்தக பிரகட்ட மாடித்தாரி நினைத்து வந்தீங்க உண்டா
0: உண்டு சுமாராள் பந்தைங்க உண்டு வரத்தைங்களும் உண்டு அவங்களும் எங்க புட்டண்டி இல்லை எங்களை புனா புனா எழுதி அணிஞ்சு எழுச்சிடுவோன்ற விஷயம் மாடா உதாரணம் கொண்டது வச்சுங்க உழவங்கட காவேரி உதயா அவங்களோட இந்திக்கு சுமார் 40 புஸ்தகம் ஆச்சு அவங்களுக்கு ஆதி எழுதுக்கு பொருள் கொடுத்துட்டு அவங்க எழுது சுட்டி கொடுத்தக்கிறதுக்கு ஆட கூட்டம் கூட்டம் அவங்களுக்கு நீங்களது பிரதிபலம் உண்டு எழுதி எழுதி சுடுக்கு சுருமானம் அவங்களும் வச்சுக்கி பயக்திரி நோட்டித்தே இல்லை மிஞ்சி மிஞ்சக்கே முட்டுட்டு அதோட பொருள் இந்த அவங்க வந்த பிஞ்ச அவங்க தீங்க குறுற புஸ்தகத்தின் எழுதுக்கு கூட தயார் உண்டு அச்சக்கு மட்டத்தில் எங்களுக்கு தயாராயிது அங்கே ஐடி சென்டர் ரமேஷ் உத்தப்பண்ணு எங்களை வச்சுக்க கொடத்த கழுத்துக்காடு கூட்டத்தில் புஸ்தகம் வழிபடுத்தேன் எங்கள்கிட்ட சுமார் 45 புஸ்தக பலி கண்டித்தில் இருக்குதுனே சுமாரால 8-10-12 புஸ்தகம் ஆனது எங்களும் உண்டு
1: எழுத்துக்காட கூட்டத்தஞ்சு புனா எங்கடுது புஸ்தக பிரகட்டப்படுத்தினதும் உண்டு
0: ஆக்கோ
1: இனி மிஞ்சக்கும் இதனா மிஞ்சக்கடுத்த போப்பக்கு புஸ்தகத்தை எழுதும் எங்கட குறவந்தும் இல்லை
0: எழுதும் எங்கட குறவும் இல்லை சனங்க ஓதும் எங்கட குறவு கண்டனம் உண்டு இக்கா ஏன்னா வச்சு மொபைல் பைய போகணும் உண்டு சுமாரால புஸ்தக ஓதக்கணும் பயக்கு நிற்பான் அதுக்குள்ள ஒத்தாசம் நாங்கள் போன போன எல்லா காரியக்கிரமத்திலும் நாங்கள் அண்ணே போப்பா கூட்டுக்கு இங்கே நாங்கள் ரொம்ப புஸ்தகத்தை நான் வெளிப்படுத்தும் காரபாரம் மாடோ ஸ்கூல் காலேஜில் என்னங்க மக்களுக்கு அதில் பொருட்டு போராட்டம் வந்து நாங்கள் இக்க பொள்ளி நம்மைக்கு 25 புஸ்தகம் மாடகப்பக்க அதுவும் வந்து மாடிச்சு என்னக்கா சும்மி மக்களுக்கு அழிச்சு விடும் சும்மி மக்களுக்கு ஒரு பைப்பட்டின மாதிரி எழுத்துக்களும் பைப்பட்டின மாதிரி வைப்போம் அவங்க அதில் பைப்பட்டியில் எழுதுவா எழுதி தானே சுமார் நல்லா நல்ல எழுத்துன்னு எழுதுன்னு எனக்கு இனாம் கொடுத்தது உண்டு அதனை எல்லாம் நான் கூட்டிட்டு புஸ்தகம் ஆடித்து சுப்பியோட சந்துக்கானந்த ஒரு புஸ்தகம் ஆடித்தாங்க அதில் பெரிய ஹைஸ்கூல் மக்கள எழுத்தே உள்ள எச்சுச்சாயில் எழுதித்தானுச்சங்க நேராய்த்து அவங்க அச்சசரிய வயசுல அச்ச கேனமான மட்டத்தில் உண்டலாம் நங்கே சரியாப்பா அச்சசாயில் எழுதின புஸ்தகம் உண்டு
1: புஸ்தகம் துடு கொடுத்து எடுத்துட்டு உதவங்கள் உண்டா
0: உண்டு உண்டு சுமார் எல்லாரும் நாங்கள் மனையாந்து 199 புஸ்தகம் வெளிப்படுத்தின சந்தர்ப்பத்தில் வச்சுக்கே நாங்கள் எல்லா புஸ்தகத்தினும் கொண்ட பந்து திந்தலை அந்த 199 முற்ற புஸ்தகம் ஒரு 100 புஸ்தகத்தை மாத்திரம் கொண்ட பந்து திஞ்சு அது எல்லாம் அல்லையே காலையை போச்சு அச்சக்கு எடுப்பந்த உண்டு
1: இக்க நீங்கள் அடிச்சுங்க இக்கா இன்னும் ஒரு காரியக்கிரமம் மாடுவக்கா ஒரு புஸ்தகம் விடுகடை மாடுவக்கா நீங்கள அல்லி எதெல்லாம் புஸ்தகம் உண்டு நல்லா அல்லி
0: ஆக்கோ மாறிக்கேக்க அல்லி வைப்பா அந்த கூட்டுக்கு நாங்கள் இன்னும் எந்த மாடுவான்னு பை போட்டியில் கத்த எங்களுக்கு பெந்து வந்த எங்களுக்கு எல்லாருக்கும் கூட புஸ்தகத்தினே கொடுப்போம் கொதிமதம் கொடுப்பது புஸ்தகவே அவங்க இனம் கொடுப்பது புஸ்தகவே எல்லாம் புஸ்தகத்துல கூட்டுக்கு பை போட்டியில் கத்த எங்களுக்கு மானியத்தை காகிதத்தினும் கொடுப்பா ஆச்சுங்கயும் எங்களுக்கு புஸ்தகம் எத்துண்டு பிரதி மனை மனைக்கு எத்துண்டு நாங்க இன்னும் எந்த நாங்க நாங்கள ஏது புஸ்தகக்கு பல்ல கிரையா எட்டி தேவை நாங்கள 50 புஸ்தகத்தினா கன்னட புஸ்தகம் இல்லைங்க பாரி பாஷர புஸ்தகக்கார 150-200 மாறுவா அச்சுங்க நாங்க அச்சுக்கே கிரயம் ஆடும் என்னங்க ஆ கிரய பல்லேதுன்னு எடுப்பாங்க பையக்கு நிப்பக்காக அப்பச்சக்கு புஸ்தகம் எடுக்கொண்டு எல்லார மனை மனையில கொடவ சாகித்ய புஸ்தகம் இக்கொண்டு
1: தானியட சாக்கர் இப்பக்க அங்கு மூல கிரய எடுக்கும்
0: அது என்னங்கனாக்கா நாங்கக்கு நாங்கள் அதனை பொழிப்படுத்தக்குள்ள எந்த கரெக்டாக ஆயிட்டு அதச்சுக்கு நாங்கள் கிடைச்சது மாதிரி ஒரு 200 புஸ்தகம் மாறிச்சிருந்தாச்சும் கூட நாங்களுக்கு நாங்கள் தானிய தந்த பணம் கிஞ்சி பாக்கி அச்சக்கு பணம் போண்டு அதை செக் கூட்டுவோம் அது அள்ளிக்கு சமாப்பா மதியம் தான்
1: புஸ்தகம்

0: சீதா, எல்லாம் மறந்து போட்டியனே. சீதா, அரே, இவ்வளவு கூத்து கடையனே தூக்கிடிஸ்தாளல்ல, பாப்பா ஆயாச ஆகிதேனோ. சீதா, ரூம்னல்லி ஹோகி மல்கொಳೆ.
1: பாப்பா பா, நன் கந்தா, இல்ல ஊட்ட மாடு பா. மரி,
0: மகு கூட மலகிதே, இவ்வளவு யாருன்னு கரீத்தாளெ. சீதா, எச்சர மாடுக்கொಳೆ, ஊட்ட மாடு அந்த யாருக்கு ஹேத்தியா?
1: ಶಿವು ಭಿಕ್ಷಾನಕ್ ಬಂದಿದ್ದ, ಇವತ್ತು ಎಲ್ಲೂ ಅನ್ನನೇ ಸಿಗ್ಲಿಲ್ವಂತೆ, ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲೇ ಊಟ ಮಾಡುವಂದೆ. ಪಾಪ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಉಪವಾಸ ಇದ್ದಾನೆ.
0: ಸೀತಾ, ಸರಿಯಾಗಿ ಎಚ್ಚರ ಮಾಡ್ಕೊಳೆ, ಕಣ್ಬಿಡು. ಶಿವು ಆಗ್ಲೇ ಹೊರಟು ಹೋದ್ಮೇಲೆ ನೀನೆ ಅವನಿಗೆ ಅನ್ನ ಹಾಕ್ದಿಯಲ್ಲ.
1: ಅಯ್ಯೋ, ಇದೇನೋ ಕೂತ್ ಕಡೆನೆ ನಿದ್ದೆ ನಂಗೆ.